சத்யம் கீர்த்தி த்வயம் ஸ்திரம் தர்மம் கீர்த்தி த்வயம் ஸ்திரம்.